0: இந்த பலாக்க 10 கண்டைக்கு சிக்காழுவாரத்துல கொடகு விஸ்வவித்யாலயத்துல ஜான காவேரி பரம்புல தாலூக்கு மட்டத்துல யுவசம்சத்து காரியக்கிரம நடப்பாந்து யுவசம்சத் காரியக்கிரம ஆயோஜகங்களான சமாஜ கல்யாண இலாக்கிர சகாயக நிர்தேசக சித்தேகவுட பிரகட்டனையில் அறிச்சிட்டு 66/12 kV மடிக்கேரி வித்யுத் வித்தரணா உபகேந்திரத்தின் பரப்பாயுவ F1 கோட்டை பின்ன F5 GT ரஸ்தே ஃபீடரில் பணி உள்ளண்ட மாறிப்பத்து இந்த பொலாக்கா 8 கண்டெலிஞ்ச வைப்பது 5 கண்டைக்கு தன கரண்ட் கொடுப்பான் அனுப்பிச்சுடுவா. இண்ட மாறிப்பத்து காலேஜ் ரஸ்தே, பிரகிருதி படாவணை, ஜெயநகர, அசோகபுர, ஜலாஸ்ரய படாவணை, சர்க்காரி ஆஸ்பத்திர, மங்களாதேவி நகர, அரண்ய பவன, செயின் கேட், KSRTC பஸ் ஸ்டாண்ட், இண்டஸ்ட்ரியல் ஏரியா, காவேரி ஹால், பென்ஷன் லேன் சுத்தமுத்த கரண்ட் இப்புல சார்வஜனிக்கங்க சாக்கார தருணோந்த செஸ்க காரியபாலக இன்ஜினியர் கொட்டண்டித்து ஜில்லா பஞ்சாயத்து மடிக்கேரி தாலுக்கு பஞ்சாயத்து பின்ன பசுபாலன பின்ன பசு வைத்தியக்கிய சேவா இலாக்க மடிக்கேரி இண்ட விபாகத்திர ஆதனில் சாக்கு நாய பின்ன பூஞ்சைக்கு ரேபிஸ் சூதுமத்தின பண்ணை ஆய்த்து கொடுப்ப சிபிர இந்து மருகோடு பிராத்தமிக பசு சிகிச்சா கேந்திரத்து பலாக்க 10 கண்டெலிஞ்ச மஜ்ஜன 12 கண்டைக்கு தன நடுப்பா. சார்வஜனிக்கங்க இண்ட பிரயோஜனத்தின படந்தவனக்கே பிரகட்டனில் அறிச்சிட்டித்து களிமட ஒக்கக்கார இதே ஆதியாய்த்து கொடவ ஒக்கடொக்கட நடுலு மங்களத்து சம்பந்த அடுக்கோ விஷயத்திர மீத பைப்போட்டின இதே நாளங்கே 12 நாராச்ச பலாக்க பன்னம்பேட்டை கொடோ சமாஜத்திர ஒக்கத்திர அத்தியக்ஷ களிமட மோட்டையா எங்கட கொரவு கரிக்கையில் நடத்துவா. ஜானபத தஜ்ஞ ஜில்லர பெரிய எழுத்துக்கார பாச்சரணியண்ட அப்பண காரியக்கிரமத்திர உத்காட்டனை மாடுவ ಮುಖ್ಯಮಂತ್ರಿಯರ ರಾಜಕೀಯ ಕಾರ್ಯದರ್ಶಿ ಪಿಂಜ ವಿರಾಜಪೇಟೆ ಕ್ಷೇತ್ರ ಶಾಸಕ ಅಜ್ಜಕೋಟೆ ಎಸ್ ಪೊನ್ನಣ್ಣ ಮುಖ್ಯಬಿಂದುವಾಯಿತು ಕೂಡಿಯಾಡುವ ಅಂದು ಅರ್ಜಿತ್. ಕರ್ನಾಟಕ ಕೊಡವ ಸಾಹಿತ್ಯ ಅಕಾಡೆಮಿ ರಾಧನೆಯಲ್ಲಿ ನವೆಂಬರ್ ತಿಂಗತ್ತು ಕೊಡವ ಸಾಹಿತ್ಯ ಕಲೆ ಜನಪದ ಪದ್ಧತಿ ನಡುಪು ಕೂಡನಕ್ಕೆ ಬೋರೆ ಬೋರೆ ಸಂಸ್ಕೃತಿನ ಕಾಟುವ ಬಲ್ಲೆತರತರ ಕಾರ್ಯಕ್ರಮ ಬೆಂಗಳೂರಿನಲ್ಲಿ ನಡೆಸುವಕ್ಕೆ ತೀರ್ಮಾನ ಮಾಡಿತು ಎಂದು ಅಕಾಡೆಮಿರ ಅಧ್ಯಕ್ಷ ಜನಿಕಂಡ ಮಹೇಶ್ ನಾಚಯ್ಯ ಅವು ಅರಿಚಿಟ್ಟಿತು. கொடவ சம்ஸ்கிருதிக்கு ஒத்து கொடுப்ப ஏதே ஒரு கோவில் நைச்சித்து கோழி கொண்ட வந்த எங்களுக்கு இசந்தர்பத்து பிரசஸ்தி கொடுத்து சன்மானம் ஆடுவாந்து அறிஞ்சித்து அர்ஜியிடுவக்கு இராதே உள்ளவோ ஒத்த தாக்கலையோட அகாடமிரா கச்சேரியில் இதே திங்க 14 கொடுக்கலும் தசர நம்மர மாறிப்பத்து இதே நாளங்கே 12 19 மடிக்கேரியில் ஜில்லா மட்டத்தில் களிக்கூட்டத்தினை ஏற்பாடு மாடித்தந்து மடிக்கேரி களி சமித்திர அத்தியட்ச பிரதீப் கர்கேரா அறிச்சிட்டித்து. கர்நாடக லோகாயுக்தா அத்திர கொடகு ஜில்லர் அதிக்காரியா இதே நாளங்கே 14 போலாக்க 12 கண்டெலிஞ்ச மஜ்ஜன 1 கண்டைக்குத்தனை பன்னம்பேட்டை தாலூக்கு பஞ்சாயத்து சபாபாடில் லோகாயுக்தங்கட காய்தரடில் புக்கார் அர்ஜுன கொடுத்து அர்ஜுன தும்புச்சிட்டித்து நோட்டரலிஞ்ச எஃபிடாவிட்ட மாடின அர்ஜுன ஸ்வீகாரம் ஆடுவா. சர்க்காரி கச்சேரியில் சார்வஜனிக்கங்க அப்ப தொந்தரை தாபத்திரயத்திர மீத சார்வஜனிக்கங்க நிற்கு மாடின அர்ஜுல புக்கார் கொடுத்து இ அபியானத்தின பிரயோஜனத்தின படந்தவலுந்து கர்நாடக லோகாயுத்தத்திர போலீஸ் உபாதீட்சகங்க அறிச்சிட்டித்து. டி தேவராஜ அரசு இந்துரித வர்க்க அபிவிருத்தி நிகமத்திர நியமித்த பின்ன போரே போரே சமுதாய அபிவிருத்தி நிகமத்திர ஆதனில் 2026-27 சாலர போரே போரே சாலத்திர யோஜனர சௌலபிய படந்தவக்கு ஆன்லைன்ல அர்ஜி இடுவக்கு ஆக்கிரி நாளுனா இத்திங்க 15 திறக்கித்து இராதே உள்ளவு இ அவகாசத்தின பலசியவுலொந்து இந்துளித வர்க்கள் அபிவிருத்தி நிகமத்திர கொடகு ஜில்லா வவஸ்தாபகங்க அறிச்சிட்டித்து. இல்லிக்கு சுத்தி சமாச்சார தந்தத்து.
1: ಸುದ್ದಿ ಸಮಾಚಾರ ಕೇಳಿದಿರಿ. ಪ್ರಾಯೋಜಕರು
2: ಅದ್ವೈತ್ ಹ್ಯುಂಡೈ, ಭಾರತದ ಅತಿ ದೊಡ್ಡ ಡೀಲರ್ ನೆಟ್ವರ್ಕ್ ಹೊಂದಿರುವ ಏಕೈಕ ಹ್ಯುಂಡೈ ಕಾರ್ ಡೀಲರ್.
3: ಹ್ಯಾಪಿ ವೆಡ್ಡಿಂಗ್ ಆನಿವರ್ಸರಿ ಮೈ ಡಾರ್ಲಿಂಗ್.
4: ಸರ್ಪ್ರೈಸ್ ಗಿಫ್ಟ್
3: ಓಪನ್ ಮಾಡು.
4: ವಾವ್, ಡೈಮಂಡ್ ನೆಕ್ಲೇಸ್! ನಾನು ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಕಲ್ಪನೆ ಮಾಡಿದ ಡಿಸೈನ್ಸ್, ಸೂಪರ್! ಥ್ಯಾಂಕ್ ಯು ರೀ. ಎಲ್ಲಿಂದ?
3: ಮುಳಿಯಾದಿಂದ.
5: ಮನವನ್ನು ಅರಿತ ಇಷ್ಟಗಳಿಗೆ ಮುಳಿಯಾ ಗೋಲ್ಡ್ ಅಂಡ್ ಡೈಮಂಡ್ಸ್, ಮಡಿಕೇರಿ, ಗೋಣಿಗೊಪ್ಪಲು, ಪುತ್ತೂರು, ಬೆಳ್ತಂಗಡಿ, ಬೆಂಗಳೂರು.
6: ಇಮ್ಯಾನುವೆಲ್ ಸಿಲ್ಕ್ಸ್ ನಲ್ಲಿ ವೆಡ್ಡಿಂಗ್ ಕಾರ್ನಿವಲ್, ಮದುವೆ ಬಟ್ಟೆಗಳ ಖರೀದಿಗೆ ಉಚಿತ ಕೂಪನ್, ಆಯ್ಕೆಯಾದ ದಂಪತಿಗಳಿಗೆ ಮಲೇಷ್ಯಾಕ್ಕೆ ಹೋಗುವ ಅವಕಾಶ, ಆಕರ್ಷಕ ಡಿಸ್ಕೌಂಟ್ಗಳು, ಬಹುಮಾನಗಳು ಕೂಡ ಲಭ್ಯ. ಇಮ್ಯಾನುವೆಲ್ ಸಿಲ್ಕ್ಸ್, ಇರಿಟ್ಟಿ.
7: ಸಂತೋಷದ ಸಂಭ್ರಮಗಳಿಗೆ ಪರಿಶುದ್ಧವಾದ ಚಿನ್ನಾಭರಣಗಳಿಗಾಗಿ ಭೇಟಿ ನೀಡಿ ಲಿಯೋರಾ ಗೋಲ್ಡ್ ಅಂಡ್ ಡೈಮಂಡ್ಸ್, ಗೋಣಿಕೊಪ್ಪಲ್, ಕುಶಾಲನಗರ ಮತ್ತು ಪಿರಿಯಾಪಟ್ಟಣ.
8: ಕೂರ್ಗ್ ಹೈಲೈಟ್ ಫರ್ನಿಚರ್ನಲ್ಲಿ ಕಾರ್ನರ್ ಸೋಫಾ

ஜப் பூமி மீதோத்த கை மடத்து காரோன்னு படி புடிச்சு நேடுன்னு நாலாம் பட போல சத்திய தர்மத்த நடையில நல்லறிமை நர கூட்டி கட்டி நேத்தனா எங்க கொடுவாமிர மாலை யாலோ மாலை பொம்மாலை கொடவுரா பொங்கொடல் உள்ளோ சர்வ கொடுவ அபிமானிகளே நஞ்சி காங்கத்த மஞ்சி நாடான மடிக்கேறி ஆகாஷவாணிரா கொடவ சிறின கொதில் கோப்பகு காத்தனுள்ள சோத்ருவளே பொம்பொழிச்ச கொடவ கூட்டத்திர சர்வ சதஸ்யங்கட பரவாய்த்து நீங்க இந்த எதிராளத்தை நல்லாமே பயந்தவி ஸ்ரீ காக்கோட்ட ஜன்ன நடையில நிலை கண்ட இக்கூட்டக்கு கால நாளாய்த்திக்கு ஆச்சேங்கி ஏதே ஒரு பலாபேக்ஷ வெக்கத்தை சரியதானுக்கோ சினுகு மலரந்து அதைச்சகோ தம்பான கார்பார்னா கொடவாமை காய்த்து நேருக்கு நிலையாய்த்து மாடி காட்டித்து மாடியண்டே உண்டு ஆகாஷவாணியில நீங்க இந்த ஆக்கனை நங்கட அதைச்சகோ காரியக்கிரம கேட்டி திப்பிரா அதே தர ஒத்தாசை இந்து நங்கட கூட்டக்காரா நீங்கட மிஞ்சல் வெச்சுள்ள கார்பாருக்கு இரடுந்து பயந்தண்டு நங்க இந்தேத்த கொடவ சரிக்கு மொழியிட்டவா நானு கேப்டன் பித்தண்டா நாணி தேவைய கோக்கேரி இக்க அதிதாய்த்து தேவளத்து துதிச்சு பாடுவோ ஸ்ரீமதி போடமடா பவானி நாணையா.

இப்போதோர் சக்தியே போற ஒரே கழிகளில் நங்குக்கு நங்கட நேலா நேரு ஆட்டு பாட்டு பத்தத்தி உடுப்பு காவேரம்மை குத்தப்பு குரு காரோணு நம்ம நாள் ஹரதாச மகாகவி சின்னப்பஜ திம்மைய காரியப்பு இதெல்லாண்ட செழுப்பு நங்கட தடையில் பாஞ்சி போப்பதே கொடவாமை குள்ள பீரியா மந்து மாநிர கரின நாலாம்பட தொடத்திட்டு பொன்னக்ஷரத அம்பலவே பட்டோல பழமே பார்த்த கண்டோல குரு நிலத்து ஹரி ரூபா தர்ம தெலங்கன குரு நீங்க பொலடு கொடவாம இக்க நீங்க கேப்பிரா ஒரு கவனா கொடவளம்ம நோட்டி அழுதித்து ஓதுவவு பித்தண்டா நாணி தேவைய குப்பிய சேல பீச்ச கத்தி மண்டை துணிர பம்பங்கா நெறி பையக்கு வஸ்திர மண்டைக்கு பத்தாக்கல் பொங்கா கோலாட்டு பொழக்காட்டு உம்மத்தாட்டு ரஜனாங்கா கத்துலுள்ளோரு சொத்து நாடுன ஜம்மவோ இது கொடவங்கா ஏழு முனியழு தபவு கெஜ்ஜொரு ஜான தேவிர தாமன விஜானவில்லத்த யுகத்துலு அவு கொண்டாடி நின்றது கொடகுனே கொம்பு பன்னிரண்டாலு அடங்குன முப்பத்தஞ்சி நாடது ஆச்சார பண்டித கொடவளுண்டு கோழி நாடுன கொடகிது.

கூட பட்டாங்க பரைவது பானோட்டு நீ நீ சபையடா குலவ போஜவோ நோட்டு.

ஒடி கத்தி பெம்பரத்து பீச்ச கத்தி மும்பரத்து, ஒடி கத்தி பெம்பரத்து பீச்ச கத்தி மும்பரத்து, கொடவத்தி எழ நோட்டு பொடியா நேரி பெம்பரி காத்து. பா நோட்டு நீ நீ சபையடா குலவ போஜவோ நோட்டு. அங்களு பொங்கலு எங்க கழிப்பது, அங்களு பொங்கலு எங்க கழிப்பது, அழுத்தோரு போஜா நோட்டு சுத்து கட்டு சாயி நோட்டு, அழுத்தோரு போஜா நோட்டு சுத்து கட்டு சாயி நோட்டு, பலு சாயி பொங்க இங்க முழுக்கட்டு கட்டு நைங்க. பா நோட்டு நீ நீ சபையட குலவ போஜவோ நோட்டு.

0: หนูไม่รู้มันจะเย็นแล้วมั้ง
1: ஓட்டா குட்டிக்கலாம் அதுக்கு